திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா திருக்கதா